பேசுங்க பாத்தீங்க. இந்த மாதிரி aeropuerto de México vía Emiris, Operatango 119 de Expo, 350 nivel final, Meri mantener 230 nivel nuevo aviso, salida Emiri 1 Bravo, pista 29 derecha, códigos 1015.